சங்கல்லம் துவாரா மன்சா சக்தி துவாரா ஜாய் வாணி துவாரா ஜாய் சமன் சம்